0: Afternoons with Akshay on Home 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: யாத்ரிகருடைய
3: ஸ்ரத்தைக்கு 922 மெட்ராஸ் மெயில் புறப்படும்.
4: 922 மெட்ராஸ் மெயில் தமிழ் ஹிட் ஆஃப் தி ஹார்ட்.

0: PR was brought to you by Almaraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: நவராத்திரியோட புண்ணியவும் சாம்ஸ்காரிக தனிமையும் ஆகோஷத்தின் நிரப்பகிட்டுமாய் பக்தி சாந்திரமாய ஒரு சாயானம். துபாய் தர்பார் மீடியா அண்ட் ரிலீஷ் தரசா ஜாயின்லி பிரசன்ஸ் நவோமித் 2026 எ கிராண்ட் நவராத்திரி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். மலையாளக்கரையுட ஜனப்பிரிய வனிதா பஜன் டீமாய பைரவி பஜன்ஸ் எத்தனும் ഒക്ടോബർ 4 വൈകുന്നേരം 6 മുതൽ ദുബായ് സബീൽ ഇവേരീസ് ക്ലബിൽ നവോമിത് 2026.
0: ടിക്കറ്റ്സ് അവൈലബിൾ ഓൺ ticketsfy.net.
1: നിങ്ങൾ കേൾക്കുന്നത് ഹോം 92.2 FM. ഹോം ഇസ് എ ഫീലിംഗ്.

0: 922 Madras Mail. Tamil hit of the hour. You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.